0: காலத்துல மோலாஜா போலைன்
1: போவாரி
0: மொபத்தி மங்கா நிதாமணி சாஹப் ஃபர்மாஷ் கை குதிரல் ஹப்தே